வா நமுதம், வாழ்க தமிழ். வணக்கம். உள்ளூர் வானொலி பிளண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசையில் வீட்டில் சி தமிழ்ச் சங்கத்தின் வானமுதம் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வண்ணத்தமிழ் வந்தனங்கள். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு www.pvfm.com.au என்ற இணையதளத்தினூடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை இணையர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இன்றைய வானமுதம் தமிழ் ஒலிபரப்பில் இன்றைய குரல் இறைவணக்க பாடல்கள், உள்ளூர் தாவல்கள், ஒலிச்சரம், பிரதான செய்திகள், சமூக அறிவித்தல்கள் மற்றும் பல சுவையான நிகழ்ச்சிகள் சுகமான ராகங்களுடன் வானமுதத்தின் வானொலியை அலங்கரிக்க இருக்கின்றன. வானமுதத்தின் சகல நிகழ்ச்சிகளையும் சுவைப்பதற்கு தொடர்ந்து வானமுதத்தின் வானொலியுடன் இணைந்திருங்கள். முதலில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஆக்கி உலகிற்கு அளித்த திருக்குறளோடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் ஆரம்பமாகின்றன. குரல் தொழுதகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. தொழுதகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. பொருட்பால் 83 அதிகாரம் 828 குரல். இதன் பொருள் தொழுகின்ற கையிலும் கொல்லும் ஆயுதம் இருக்கும், எதிரிகளின் அழுத கண்ணீரும் அப்படித்தான். பகைவர்கள் தங்கள் காரியம் சாதிப்பதற்காக கபட நாடகம் ஆடுவர். மிகவும் துன்பத்தில் இருப்பது போல் நடித்து அழுது புலம்புவர். அவர்கள் உண்மையில் துன்பப்படுவார்களா அல்லது துன்பப்படுவது போல் நடித்து நம் இரக்கத்தை பெற முயலும் எதிரிகளா என்று நாம் ஆராய்ந்து உணர வேண்டும். அப்படியின்றி நம்பிவிட்டால் நமக்கே ஆபத்தாக முடியும். அண்ணல் காந்தியடிகளை நாதுராம் கோட்ஸே வணங்கிக் கொண்டேதான் வந்தான். அண்ணலும் அன்புடன் வணங்கினார். நடந்தது நாடறிந்த சோக வரலாறு. தொழுத கையில் துப்பாக்கி வைத்திருந்து அவரை சுட்டு வீழ்த்தினான். ஆயிரம் ஆயிரம் மக்களால் தொழப்பட்ட அவருக்கே இந்த நிலை என்றால் பகைவர்கள் மற்றவர்களை எளிதில் வீழ்த்தி விடுவர். இவ்வாறே அழுபவர்களை எல்லாம் நம்பிவிடக்கூடாது. குறிப்பாக பகை அதிகமாக உள்ளது என்று தெரிந்த பின் எச்சரிக்கை தேவை. இந்த வகையில் அயல்நாட்டு பழக்கமாகிய கைகுலுக்குதல் மற்றவர் கையில் ஆயுதம் உள்ளதா என்று பார்க்க உதவும். பகைவர்களின் வெளிவேசத்தை கண்டு நம்ப மாட்டோம். தொழுதகை உள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இன்றைய குரல் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும், உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளின்வெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத் தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வானிலையை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது இறைவணக்க பாடல்கள். இறைவணக்க பாடல் வரிசையில் நான் வானிலைக்கு எடுத்து வரும் இந்து மத பாடல்.

ஒலிச்சரம் நல்லது நேர்களே, வாரா வாரம் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை தாங்கி வானிலையை அலங்கரிக்கின்ற ஒலிச்சர நிகழ்ச்சி இப்பொழுது வானிலைக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது. இன்றைய ஒலிச்சரம் உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றோம். இன்றைய ஒலிச்சரத்தில் எந்தெறிவு பாடல், வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள், நூலில் நுகர்ந்த பகுதிகள் மற்றும் சுகமான ராகங்கள் என்பன வானிலையை அலங்கரிக்க இருக்கின்றன. முதலில் வானிலைக்கு வருவது எந்தெறிவு பாடல் ஒன்று.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளிண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. வானொலியை தொடர்ந்து அலங்கரிக்க இருப்பது வாழ்க்கையை வளமாக்கும் அறிஞர்கள் வழங்குகின்ற கருத்துக்கள். அந்த வரிசையில் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் வழங்குகின்ற ஒரு கருத்தை இப்பொழுது வானொலிக்கு எடுத்து வருகின்றேன்.

செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். நாம் யாரிடம் கோபத்தை காட்டினால் பயந்து நடுங்குவார்களோ அவர்களிடம் கோபத்தை காட்டாமல் இருப்பதுதான் சிறந்தது. நம் கோபம் செல்லாத இடத்தில் அதை காட்டினாலும் காட்டாவிட்டாலும் வேறுபாடு இல்லை. காரணம், நம் கோபம் செல்லாத இடத்தில் கோபத்தை காட்டினால் நமக்குத்தான் இழப்பு ஏற்படும். நீங்கள் ஒன்றை கவனித்திருக்கலாம், யார் தங்களின் கீழ் பணிபுரிபவர்களிடம் அதிக கோபத்தை காட்டுகிறார்களோ அவர்கள் தனக்கு மேலே உள்ளவர்களிடம் அதிகமாக குழைபவர்களாக இருப்பார்கள். உடலை வில்லாக வளைத்து சப்த நாடியையும் ஒடுக்கி கை கட்டி வாய்ப்பொத்தி மேலதிகாரிகளிடம் நடப்பவர்தான் தன் கையாலாகாத தனத்தை கீழ் உள்ளவர்களிடம் காட்டி அவர்களுடைய தன்முனைப்பை தாழ்த்தி கொள்வார். அவர்கள் கோபத்தை காட்டுகின்ற விதம் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். பெரும்பாலும் அவர்கள் கோபம் உயிரற்ற பொருட்களின் மூலமாகத்தான் வெளிப்படும். கோப்பை தூக்கி எறிவார்கள், கதவை வேகமாக சாத்துவார்கள், நாற்காலியை எட்டி உதைப்பார்கள், பேப்பர் வெயிட்டை தூக்கி போடுவார்கள், கையில் கிடைக்கும் எதையாவது போட்டு உடைப்பார்கள். அப்படியெல்லாம் தன் கோபத்தை வெளிக்காட்ட வேண்டுமென்று விருப்பப்படுவார்கள். வள்ளுவர் அல்லிடத்து காக்கின் எண் என்று சொல்லுவது இந்த இரண்டு கூறுகளும் ஒரே நாணயத்தின் இரு பாகங்களாக இருக்கின்ற காரணத்தினால்தான். செல்லிடத்திலே அதிக சினத்தை காட்டுபவன் அல்லிடத்திலே காட்ட வேண்டிய கட்டாயம் வந்தால் கூட அடக்கமாக இருந்துவிட வேண்டும். அவர்கள் ஞாயிறு மேற்கில் தோன்றுகிறது என்று சொன்னால் கூட அதை அப்படியே அங்கீகரிப்பார்கள். அவர்கள் கால் நகங்களுக்கு மருதாணி பூசக்கூட தயாராக இருப்பார்கள். கோபத்தை நாம் எப்படி வெளிக்காட்டுகிறோம் என்பதை சற்று உள்நோக்கி திரும்பி பார்ப்போம். சாப்பிடாமல் விட்டுவிட்டு கிளம்புவது, தொலைபேசியை சட்டென்று கீழே வைப்பது, தேநீரில் சுவையில்லை என்று அந்த கோப்பையை கீழே போட்டு உடைப்பது, சாப்பிடும்போது பாதியில் கையை அலம்பிவிட்டு எழுவது என்று நாம் அவற்றை வினோதமான வழிகளிலெல்லாம் வெளிப்படுத்துகிறோம். அந்த கோப்பைக்கும் நம் கோபத்திற்கும் என்ன சம்பந்தம்? நாம் ஓங்கி சாத்துகின்ற கதவுக்கும் நம் கோபத்திற்கும் என்ன சம்பந்தம்? அந்த கதவு ஏதாவது ஒரு வகையில் நம்மை புண்படுத்தியதா? அந்த கோப்பை ஏதாவது ஒரு வகையில் நம்மை காயப்படுத்தியதா? ஒருவேளை நாம் காயமடைந்திருந்தாலும் அதை நாம் கையாண்ட விதத்தில் நடந்திருக்குமே தவிர அது கோப்பையின் தவறாக நிச்சயம் இருக்க முடியாது. நம் கோபத்தை உயிரற்ற பொருட்களின் மூலம் வடிகாலாக்கி விடுகின்றோம். இந்த ஒவ்வொரு பொருளும் ஒருவர் உழைப்பால் உருவானது. கோப்பை நம்முடையதுதானே என்று நினைக்கிறோம். கோப்பையை வாங்கியதாலேயே அது நமக்கு சொந்தமானது அல்ல. அது ஒரு உழைப்பாளியின் கைவண்ணத்தால் உருவானது. நாம் அதை உடைக்கிற போது ஒரு உழைப்பாளியை அசிங்கப்படுத்தி விடுகிறோம். ஒரு பானையை உடைக்கிற போது அதை செய்த குயவரை அசிங்கப்படுத்துகிறோம். ஒரு மரத்தை தேவையில்லாமல் அழிக்கிற போது நாம் இயற்கையை கொச்சைப்படுத்துகிறோம். ரின்சா என்கிற துறவியை காண ஒருவன் வந்தான். வரும் வழியிலே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்க வேண்டும். அவன் வேகமாக தன்னுடைய காலணியை கழற்றி சுவரில் எரிந்துவிட்டு ரின்சாய் முன் வந்து மண்டியிட்டு வணக்கம் செலுத்தினான். அதற்கு ரின்சாய், நான் ஒரு காலம் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். வரும்போது ஏன் நீ இந்த கதவை தள்ளிவிட்டு உன் காலணிகளை உதறிவிட்டு வந்தாய்? முதலில் உன் காலணிகளிடமும் கதவிடமும் சென்று மன்னிப்பு கேட்டுவிட்டு வா, பின்னர் நான் உன்னை அனுமதிக்கிறேன் என்று சொன்னார். வந்தவன், ஒரு மிகப்பெரிய துறவி இப்படி பேசுகிறாரே, பகுத்தறிவுக்கு சிறிதும் சம்பந்தமில்லாத ஒரு செயலை செய்ய வற்புறுத்துகிறாரே என்று நினைத்தான். நான் அதற்கு என் காலணிகளிடமும் கதவிடமும் மன்னிப்பு கேட்பது என்பது புரியாத புதிராக இருக்கிறது. முதலில் அவற்றுக்கு உயிர் இருக்கிறதா? நான் மன்னிப்பு கேட்டால் அவை புரிந்து கொள்ளத்தான் போகின்றனவா? உயிரற்ற அவற்றிடம் மன்னிப்பு கேட்பதால் என்ன பயன் என்று எதிர்கேள்வி கேட்டான். அதற்கு ரின்சாய், உண்மைதான், உயிரற்றவைதான் அவை, ஜடப்பொருட்கள் தான் அவை. ஆனால் நீ உன் கோபத்தை அந்த ஜடப்பொருளிடம்தானே காண்பித்தாய், அவற்றைத்தானே உதறி எறிந்தாய். அப்போது ஜடப்பொருட்களாக அவை உனக்கு தெரியவில்லையா? நீ அவற்றிடம் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்றார். அவன் தன் தவறை உணர்ந்தான். கோபம் இருந்தால் மலர் கூட சருகாகிவிடும். நம் மனநிலையை பொறுத்துத்தான்
திடப்பொருட்கள் கூட வளைந்து கொடுக்கின்றன. அல்லிடத்தில் மட்டுமில்லாமல் செல்லிடத்திலும் கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது கோபமே வராமல் பார்த்து கொள்ளுகின்ற மனநிலையை குறிக்கிறது. அப்படிப்பட்டவர்கள்தான் கோபத்தை தாண்டி செல்ல முடியும், அன்பை உடனடைத்து கொண்டு வர முடியும்.

பாட்டு எழுதி கொடுப்பதோடு சரி, படப்பிடிப்பை பார்ப்பதில் நான் ஆர்வம் காட்ட மாட்டேன். அதற்கு நேரமும் இருந்ததில்லை. ஆனால் நேரம் ஒதுக்கி இந்த பாடலின் படப்பிடிப்பை பார்த்தே ஆக வேண்டும் என்று நான் பயணப்பட்ட பாட்டு இந்த பாட்டு. நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஒரு தந்தை மகள் இருவருக்குமான உரையாடல். உங்கள் காதல் கதையை சொல்லுங்களேன் அப்பா என்று மகள் கேட்க, மகளுக்கு தந்தையின் மொழியில் தன் காதலை விவரிக்கிறார் தந்தை. புதுக்கவிதை மொழியில் உரையாடலில் நிகழ்கிற இந்த பாடலுக்கு நடிகர் திலகம் சிவாஜி என்னென்ன பாவங்கள் கொடுப்பார், எப்படி எப்படி உணர்ச்சி காட்டுவார், எப்படியெல்லாம் அசைவார் என்று பக்கத்தில் இருந்து பார்த்து ரசித்தேன். அவரோடு நான் எடுத்துக்கொண்ட முதல் புகைப்படம் இந்த படத்தின் படப்பிடிப்பில்தான். அதை இன்னும் பத்திரமாக என் நெஞ்சுக்குள் பூட்டி வைத்திருக்கிறேன்.

0: அது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: உறங்கி மட்டும் நான் பார்த்ததில்லை.
1: இஸ் இட் அம்மா உறங்கி நீங்க பார்த்ததே இல்லையா?

காதலின் இன்பப் பாடல்களுக்கு உணர்ச்சி அதிகமா, துன்பப் பாடல்களுக்கு உணர்ச்சி அதிகமா என்று கேட்டால் நான் துன்பப் பாடல்களே உணர்ச்சி மிக்கவை என்று துணிந்து சொல்வேன். இன்னும் கூட அந்த பழைய பாடல்களில் இருக்கும் சோகம் என் நெஞ்சை என்னென்னவோ செய்யும். காதல் சிறகை காற்றில் விரித்து என்ற பாடல், உறவு என்றொரு சொல்லிருந்தால் என்கிற பாடல், மலரே மலரே தெரியாதா என்கிற பாடல், பார்த்த ஞாபகம் இல்லையோ என்கிற பாடல், இந்த பாடல்களில் உள்ள சோகம் அந்த பாடலை காலந்தோறும் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி நான் எழுதிய ஒரு காதல் சோக பாடல், எனக்கு பிடித்த பாடல், ஐஸ்வர்யா ராய் நடித்த பாடல், இதோ எங்கே எனது கவிதை. காதலில் வெற்றி பெற்ற பாடல்கள் மூளையை மட்டுமே தொடும், தோல்வி கண்ட பாடல்கள்தான் இதயத்தையும் தொடும்.

மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனித

0: local station, Plenty Valley FM.
1: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிளெண்டி வெளி 88.6 எஃப்எம் அலவரிசை ஊடாகவும் மற்றும் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை.
2: மேரட்டை ஜனதாவோட சத்துட்டு நின்ன புள்ளுவோம் பரிசரையா
3: கொண்டனகான and you.
4: I am proud that Labor is back.
3: Our absolutely unrelenting determination.
4: I am proud that Labor is
3: to
4: united.
3: To ensure that this Parliament delivers good government.
5: பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது
6: தன்மதிப்புக்காக தன்மானத்தாக இருக்கிறேன்.
7: உணர்வு உணர்த்து கொண்டிருக்கிறேன்.

0: வானிலையில் தொடர்ந்து இடம்பெற இருப்பது இலங்கை மற்றும் வெளிநாட்டு செய்திகளின் தொகுப்பு.
1: முதலில் தலைப்புச் செய்திகள். உலக பொறிமுறையை ஏற்க முடியாது என்கிறார் சுபாஷ். மீதமுள்ள ஆதாரங்களை கொலையாளிகளிடம் கையளிக்க முடியாது எனவும் தெரிவிப்பு. காணாமலாக்கப்பட்டோருக்கு இலங்கை அரசு நீதியை வழங்க வேண்டும். ஐநா சுயாதீன ஆய்வாளர் அனா லோரேனா தெரிவிப்பு. மொரட்டுமுள்ள பகுதியில் உடலிலிருந்து துண்டிக்கப்பட்ட சிதைந்த மனித தலை மீட்பு. காவல்துறையினர் தீவிர விசாரணை. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கினால் பலியானோரின் எண்ணிக்கை 734 உயர்வு. 2400 மேற்பட்டோர் மாயம். மீண்டும் முடங்கியது பேச்சுவார்த்தை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணையும் ஐஸ்லாந்தின் முயற்சிக்கு தேர்தலில் முற்றுப்புள்ளி.

0: இனி தொடர்பான விரிவான செய்திகளும். செம்மணியில் 1996 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட 15 எலும்புக்கூடுகளுக்கு இன்றுவரை நீதி கிடைக்காத நிலையில் தற்போது செம்மணியில் கண்டுபிடிக்கப்படும் எலும்புக்கூடுகளுக்கு நீதி கிடைக்கும் என நம்பினால் எங்களை விட ஏமாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். உள்ளக பொறிமுறையை எந்த தருணத்திலும் தாம் ஏற்கப்போவதில்லை எனவும் எம்மிடமுள்ள மீதமுள்ள சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கொலையாளிகளிடம் மீள கையளிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: இந்த சர்வதேச மாநாட்டை கூட்டியிருக்கின்ற காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நன்றியும் பாராட்டும் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் பல மாநாடுகளை பார்த்திருக்கின்றோம், கூட்டங்களை பார்த்திருக்கின்றோம். ஆனால் அந்த மாநாடுகளும் கூட்டங்களும் தத்தமக்காக மாத்திரம்தான் நீதி கேட்டு கூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் தடவையாக தமது உறவுகளை தாங்கள் தொலைத்திருந்தாலும் தங்களுடைய உறவுகளை கடந்து ஒரு இனத்திற்கு நீதி கேட்டு கூட்டியிருக்கின்ற இந்த மாநாட்டுக்காக அந்த உறவுகளை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த இடத்திலே முதலில் ஒரு வினாவை எழுப்ப விரும்புகின்றேன். அதாவது செர்பியாவிலே 8000 பொஸ்னிய முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட செபேனிகா படுகொலை இனப்படுகொலை என்று சர்வதேச விசாரணை மூலம் தீர்ப்பளிக்கப்பட்டுவிட்டது. ரோஹிங்கியாவிலே 47,000 அதிகமான முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட ரோஹிங்கிய படுகொலை சர்வதேச விசாரணை மூலம் இனப்படுகொலை என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்தில் மாத்திரம், இறுதி நாள்களில் மாத்திரம் 146,679 அதிகமான அப்பாவி தமிழர்கள் காணாமலாக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டதுமான ஈழத்து படுகொலை, முள்ளிவாய்க்கால் படுகொலை ஏன் சர்வதேச விசாரணை மூலம் இனப்படுகொலையாக தீர்ப்பளிக்கப்படவில்லை? My question towards the international community is, if you take Serbia, the Srebrenica genocide considered as genocide through international inquiry, same as the Rohingya case, that was also considered as a genocide. If the Srebrenica is a genocide, if the Rohingya's case is a genocide, my question is why the international community didn't consider as our issue as a genocide? Why the international community treats the Tamils in a different way? 8000 பொஸ்னிய முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்ட செபேனிகா படுகொலை இனப்படுகொலை என்றால் 47,000 ரோஹிங்கிய முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்ட ரோஹிங்கிய படுகொலை இனப்படுகொலை என்றால் 146,679 பேருக்கும் அதிகமான தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் மாத்திரம் படுகொலை செய்யப்பட்டதும் இனப்படுகொலை செய்யப்பட்டதுமான எங்களுடைய படுகொலை மட்டும் ஏன் சர்வதேச விசாரணை மூலம் விசாரிக்கப்படவில்லை?
0: வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக வீதிகளில் போராடி கொண்டிருக்கும் தாய்மார்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க தாம் தயாராக இருப்பதாக மனித உரிமை சட்டத்திரணியம் ஐக்கிய நாடுகள் சபையின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட குழுவின் சுயாதீன ஆய்வாளருமான அனா லோரினா டெல்காடிலோ பெரஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதே தமது கோரிக்கை எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: தாய்மார்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டனர் என்பதை நான் கேட்டறிந்தேன். காணாமல் ஆக்கப்பட்ட தனது பிள்ளை எங்கே இருக்கிறார் என்பதை அறியாமலேயே எந்த தாயும் உயிரிழக்க கூடாது.
3: As the majority of the disappeared persons are men, enforced disappearances have differentiated and specific impact winner and is further exacerbated in societies where women already face a broader pattern of social exclusion and patriarchal control.
2: காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ஆண்களாக இருப்பதால் பின்னால் விடப்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீது வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் தனித்துவமானதும் வேறுபட்டதுமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக காணாமலாக்கப்பட்ட நபர் குடும்பத்தின் பிரதான வருமானம் ஈட்டுபவராக இருந்த சந்தர்ப்பங்களில் இந்த தாக்கம் தீவிரமடைகிறது. ஏற்கனவே பெண்கள் சமூக புறக்கணிப்பு மற்றும் ஆணாதிக்க கட்டுப்பாடுகளை எதிர்கொள்ளும் சமூகங்களில் இந்த நிலை மேலும் மோசமடைகின்றது.
3: In response to the daily changes they have to confront, relatives and survivors have found common trait in refusing to let disappeared persons to be forgotten. They sometimes fight on their own, we know, but have also created associations and collected to prevent and to eradicate this crime, both at the international and national level. What I have seen around the world is that when family members unit, when they are together, even despite their own differences, they have greater power to demand results from the state.
2: நாளாந்தம் எதிர்கொள்ளும் இத்தகைய சவால்களுக்கு மத்தியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் மறக்கப்படுவதை அனுமதிக்க மறுப்பதன் மூலம் உறவினர்களும் உயிர் தப்பியவர்களும் ஒரு பொதுவான பலத்தை கண்டடைந்துள்ளனர். சிலர் தனியாக போராடுகிறார்கள், அதேவேளை இந்த குற்றத்தை தடுப்பதற்கு முற்றாக ஒழிப்பதற்கும் தேசிய மற்றும் அனைத்துலக மட்டங்களில் சங்கங்களையும் கூட்டமைப்புகளையும் அவர்கள் உருவாக்குகின்றனர். உலகின் பல பகுதிகளில் நான் கண்ட அனுபவம் இதுதான். குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்கிடையே வேறுபாடுகளை கடந்து ஒன்றிணைந்து நிற்கும் போது அரசிடமிருந்து முடிவுகளையும் பதில்களையும் கோருவதற்கான அவர்களது சக்தி மேலும் அதிகரிக்கின்றது.
3: I saw today the manifestation of the mothers and the families. It is so powerful seeing you together fighting for your loved ones, and I would like to take this moment to recognize and to express the working group most profound admiration and solidarity with the numerous victims associations in Sri Lanka.
0: கொழும்பு மொரட்டுமுள்ள இகல இண்டிபத பகுதியில் உடலிலிருந்து துண்டிக்கப்பட்டு மிகவும் சிதைந்த நிலையிலிருந்த மனித தலையொன்று இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மொரட்டுமுள்ள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
4: கொழும்பு மொரட்டுமுள்ள இகன் இண்டிபத் பகுதியில் உடலிருந்து அகற்றப்பட்டு மனித தலையொன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மொரட்டுமுள்ள காவல்துறையினருக்கு 119 என்ற அவசர எண்ணுக்கு இன்று காலை சுமார் 8 மணியளவில் வந்த அழைப்பினையடுத்து குறித்த தலை உடலிருந்து துண்டிக்கப்பட்ட நிலையில் கொட்டகையொன்றிற்கு பின்னாலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கொட்டகையின் உரிமையாளரே இது தொடர்பில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து மொரட்டுமுள்ள காவல்துறையினர் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் குற்றப்பிரிவு அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டதுடன் மொரட்டுவ நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதவான் ஆய்வு நடத்தியுள்ளார். இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டு மனித தலை விலங்குகளால் உண்ணப்பட்டு மிகவும் சிதைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது.
0: ஸ்ரீலங்காவில் விரைவில் கலைக்கப்பட உள்ள சில அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு புதிய தன்னார்வ ஓய்வு திட்டம் தயாராகி வருவதாக கூறப்பட்டுள்ளது.
4: இலங்கையில் நட்டத்தில் இயங்கி செயலிழந்த 33 நிறுவனங்களை மூடுவதற்கு அனூர் அரசாங்கம் எடுக்கும் சர்ச்சைக்குரிய திட்டத்தில் விரைவில் கலைக்கப்பட உள்ள சில அரசு நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு புதிய தன்னார்வ ஓய்வு திட்டத்தை தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. அரசு நிதி வீணாவதை தடுப்பதற்கு சீர்திருத்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நிறுவனங்கள் கலைக்கப்பட உள்ளது. சீமேந்து கூட்டு தாபனம், லங்கா சீமேன், பிஎல்சி, தெங்குரான சீனி தொழிற்சாலை உட்பட்ட நிறுவனங்கள் கலைக்கப்பட உள்ளதால் அவற்றின் ஊழியர்களுக்கு தன்னார்வ ஓய்வு திட்டம் அல்லது இழப்பீடு வழங்கப்படும் என தெரிகிறது.
0: இலவச சுகாதார கட்டமைப்பை நெருக்கடிக்கு தள்ளும் வகையில் வைத்திய பிரிவுகளுக்கிடையே முரண்பாடுகளை உருவாக்க முயற்சிப்பதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பகிரங்க குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளது.
4: வைத்திய பிரிவுகளிடையே முரண்பாடுகளை உருவாக்கி இலவச சுகாதார கட்டமைப்பை நெருக்கடிக்கு தள்ளும் முயற்சி ஒன்று இடம்பெற்று வருவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடுமையான குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளது. நாட்டிலிருந்து வைத்தியர்கள் வெளியேறுவதை தடுக்க இலங்கை வைத்திய சேவை என்று புதிய சம்பள கட்டமைப்பை உருவாக்க வரவு செலவு திட்டத்தில் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது விசேட வைத்திய நிபுணர்களுக்கு மாத்திரம் தனித்தொரு சேவை பிரிவை உருவாக்க முயற்சிப்பதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வைத்தியர்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்தும் என்பதால் குறித்த திட்டத்திற்கு தாம் இணங்க போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கோரப்பட்ட அறிக்கை பிரதி இதுவரை வழங்கப்படாத நிலையில் அடுத்த கட்ட தீர்மானகரமான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் விசேட வைத்திய நிபுணர்களின் அவசர கூட்டம் நாளை நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
0: இலங்கையில் சட்டவிரோத போதைப் பொருட்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவி வருவதால் போதைப்பொருள் பயன்படுத்துவோரிடையே மறுபாழ்வு சேவைக்கான தேவை அதிகரித்துள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் சிகிச்சை மற்றும் மறுபாழ்வு இயக்குநர் ஜூஜி சாந்தா கமகே தெரிவித்துள்ளார். அரசின் ரமதா ஏகதா போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
4: சமூகத்தில் சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதற்கான அறிகுறிகளை அதிகாரிகள் கவனித்து வருவதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு இயக்குநர் ஜூஜி சாந்தா கமகே தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்கள் கிடைக்கும் தன்மை குறைந்ததன் விளைவாக சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு சேவைகளை நாடும் போதைப்பொருள் பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னார்வ சிகிச்சை சேவைகளுக்காக அதிகரித்து தேவையை பூர்த்தி செய்த தற்போதுள்ள குடியிருப்பு வசதிகள் போதுமானதாக இல்லை என அதிகாரிகள் கண்டறிந்ததை அடுத்து ஏப்ரல் மாதம் 6 குறுகிய கால சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையங்களை நிறுவுவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதேவேளை தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் மறுவாழ்வு வசதிகளை விரிவுபடுத்தும் முயற்சிகளுக்கும் அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது.
0: இலங்கை கடற்படையினரால் கடந்த சில நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத கடற்படை நடவடிக்கைகளை முறியடிக்கும் நடவடிக்கைகளின் மூலம் 33 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர்.
4: இலங்கையில் கடந்த 16 திகதி முதல் 27 திகதி வரையான காலப்பகுதியில் கிழக்கு மற்றும் வடக்கு கடற்படை கட்டளை தலைமையகங்களினால் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளை முறியடிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இதன்போது 33 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 18 படகுகளும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் குறிப்பிட்டுள்ளனர். திருகோணமலை, எலகாக்கந்தை, நிலாவளி, கல்குடா, கொக்குத்தோடுவாய், மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், வெற்றிலைக்கேணி, கட்டைக்காடு உள்ளிட்ட பல கரையோரம் மற்றும் கடல் பகுதிகளை உள்ளடக்கிய வகையில் கடற்படையினரால் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மீன்பிடி படகுகள் மற்றும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக குச்சவெளி, மோதூர், முல்லைத்தீவு, கொக்கலாய், யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்கிளப்பு ஆகிய கடற்றொழில் மற்றும் நேரியல் வள திணைக்கள அலுவலகங்களிலும் கல்குடா மற்றும் நிலாவளி காவல் நிலையங்களிலும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
0: தமிழகத்தில் மது விற்பனைக்கு தடையில்லாத போது பனைமரத்திலிருந்து பெறப்படும் கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்டமை நியாயமானது என தமிழக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது நிரூபித்தால் அவர்களுக்கு ஆடம்பர வாகனம் ஒன்றை இலவசமாக வழங்கப்படும் என விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் நல்லசாமி தெரிவித்துள்ளார்.
4: தமிழகத்தில் கள் இறக்குவதற்கான தடை இருக்கும் நிலையில் நீக்கக்கோரி ஏராளமான போராட்டங்கள் நடத்தியும் அரசு தரப்புகள் செவி சாய்க்காத நிலையில் கள்ளுக்கு தடை விதிக்கப்பட்ட நகர்வு நியாயமானது என யார் நிரூபித்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆடம்பர இனோவா காரை பரிசாக கொடுக்க தயாராக உள்ளதாக விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்த கருத்தை தெரிவித்த அவர், தற்போது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்துடன் நடந்து வரும் நிலையில் இதுவரை காவிரி நீர் பிரச்சினை குறித்து முறையான நகர்வுகள் எடுக்கப்படவில்லை எனவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு மது கொள்கையை மாற்றியமைத்து கள்ளுக்குரிய தடையை நீக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
0: நேபாளத்தில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்டு திடீர் வெள்ளப்பெருக்கால் பலியானவர்களின் எண்ணிக்கை இன்று 734 கடைந்துள்ளது. தொடர்ந்தும் 2400 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக உள்ளூர் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர்.
4: நேபாள சீன எல்லையில் கடந்த புதனன்று ஏற்பட்டு பேரழிவு வெள்ளப்பெருக்கு பின்னர் வெளிநாட்டவர்கள் உட்பட சுமார் 3000 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களில் நேர்மின் திட்டங்களில் பணியாற்றிய சுமார் 900 பணியாளர்களும் அடங்கும் நிலையிலும் இதுவரை 361 பணியாளர்கள் மட்டும் மீட்கப்பட்டுள்ளதாக நேபாளத்தின் எரிசக்தி, நேர்வளம் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இன்று அதிகாலை அறிவித்துள்ளார். சீன அரசு ஊடகங்களின்படி திபெத்தின் அதிகாரப்பூர்வ உறுப்புகளின் எண்ணிக்கை 16 அங்கு 546 பேர் காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கரடுமுரடான நிலப்பரப்பு மற்றும் மழை காரணமாக நிவாரணப் பொருட்களை வழங்குவது மிகவும் கடினமாக உள்ளதாக ஐநா கூறியுள்ள நிலையில் நேபாள திபெத் எல்லையில் மீட்பு பணிகளுக்காக கிட்டத்தட்ட 20,000 படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்.
0: ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவது குறித்து ஐஸ்லாந்தில் நேற்று நடத்தப்பட்ட குடியொப்ப தேர்தலில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தமது முடிவை வழங்கியுள்ளனர்.
4: ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கு மறுப்பு தெரிவித்து மக்கள் நேற்று வாக்களித்துள்ளதாக இன்று காலை தேர்தல் முடிவு குறித்த செய்திகள் வந்துள்ளன. ஒன்றியத்துடன் இணைவதற்குரிய பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான அரசாங்கத்தின் முயற்சியை நிராகரித்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்துள்ளன. 51.8% வாக்குகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கு எதிராகவும் 48.2% வாக்குகள் ஆதரவாகவும் வந்த நிலையில் 3.6% ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு பெரும் பின்னடைவாக மாறியுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகளால் வட அட்லாண்டிக் தீவான ஐஸ்லாந்து குறைந்தபட்சம் 2028 வரை ஒன்றியத்துடன் இணைவது குறித்த பேச்சுக்களை முடக்கி வைக்கும். கிரீன்லாந்து இணைப்பது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பேச்சுக்களால் ஒன்றியத்தில் இணைவது அதிக பாதுகாப்பை வழங்கும் என பரப்புரைகள் முன்வைக்கப்பட்டாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடாக மாறினால் மேம்பலத்தை ஒன்றிய நாடுகளுடன் பகிர்வது அச்சுறுத்தலாக அமையும் என எதிர்பரப்புரைகள் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
5: கோதுமை மாவு திடீர் விலை உயர்வு, இலங்கையில் அத்தியாவசிய சிற்றுண்டிகள் விலை உயர்கின்றது. தேசிய கொடி குறித்து பொய் பிரச்சாரம், இனவாதத்தை தூண்டுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை, அமைச்சர் நலிந்த எச்சரிக்கை. 22வது ரத்தம் சர்வஜன வாக்கெடுப்புக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டால் அரசு தயார், நீதி அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. வவுனியாவில் கொதித்தெழுந்த பொதுமக்கள், குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் மதுபான கடையை மாற்ற கடும் எதிர்ப்பு. செவனகல சர்க்கரை ஆலை அதிரடி மூடல், தொழிலாளர்கள் போராட்டத்தால் ஆலை நிர்வாகம் தீவிர நடவடிக்கை. தம்பலகாமத்தில் சோகம், லொரியும் மோட்டார் சைக்கிளின் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, இளைஞன் சம்பவ இடத்தில் பலி. கொழும்பில் கொடூர விபத்து, உயர் அழுத்த மின்கம்பியில் மோதிய வேன், 7 பேர் படுகாயம். இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் 20 ஈரானிய கப்பல்கள், நமக்கு இந்த பொறுப்பும் இல்லை என்று அரசு அதிரடி விளக்கம். வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பிரேமா மற்றும் செரண்டிப் ஆகிய நிறுவனங்கள் கோதுமை மாவின் விலையை கிலோவுக்கு அதிரடியாக 17 ரூபாவாக உயர்த்தியுள்ளன. இதன் மூலம் சந்தையில் கோதுமை மாவின் விலை ₹205 முதல் ₹260 வரையில் விற்கப்படுகின்றது. அரசியலமைப்பு திருத்தம் குறித்த விவாதங்கள் இடம்பெற்று வருகின்ற இந்த வேளையில் மக்களின் கவனத்தை திசை திருப்பி தன்னிச்சையாக இந்த விலை உயர்வு செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தோட்ட தொழிலாளர்களும் அன்றாட கூலி தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் அரசாங்கம் உடனடியாக இதன் பின்னணியை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோதுமை மா விலை உயர்வை தொடர்ந்து அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் உணவுப் பொருட்களின் விலைகளை உடனடியாக உயர்த்தியுள்ளது. அதன் அடிப்படையில் மாவு சாத சிற்றுண்டிகள் 5 ரூபாவினாலும், அப்பம் 1-2 ரூபாவினாலும், இடியப்பம் 1-1 ரூபாவினாலும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. ஹம்மாந்தொட்டையில் இடம்பெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, ஏற்கனவே வாழ்க்கை செலவு உயர்வால் திணறி வருகின்ற மக்களுக்கு இந்த மாவு விலை உயர்வு கூடுதல் சுமையாகும் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் 130 நாடுகளுக்கான குறைந்தபட்ச ஊதிய பட்டியலில் இலங்கை 120வது இடத்தில் இருப்பதையும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். தேசிய கொடி குறித்து தவறான தகவல்களை பரப்பி நாட்டில் மீண்டும் இனவாத மோதல்களையும் பிளவுகளையும் தூண்ட முயல்வோருக்கு எதிராக சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச எச்சரித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இந்த அதிரடி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தேசிய கொடி குறித்து நான் கூறியதாக ஒரு குழுவினர் முற்றுமுழுதான பொய் பிரச்சாரத்தை திட்டமிட்டு பரப்பி வருகின்றார்கள். இனங்களுக்கிடையே சீர்குலைவை ஏற்படுத்தி தீவிர இனவாத மோதல்களை தூண்டுவதையே நோக்கமாக கொண்டு இந்த சதித்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கிரைம் பிரான்ச் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் இத்தகைய பொய்ப் பதிவுகளை தெரிந்தே பதிகின்றவர்கள் அல்லது பதிவேற்றியவர்கள் தொடர்பான விவரங்கள், புகைப்படங்கள் மற்றும் காணொலி ஆதாரங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை உடனடியாக தனக்கு அனுப்பி வைக்குமாறு அமைச்சர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் இனம் மதம் கடந்து மீண்டும் ஒரு மோதல் சூழல் உருவாகக்கூடாது என்பதில் அரசாங்கம் மிக உறுதியாக உள்ளது என்றும், பின்னணியில் யார் இருந்தாலும் பொய் பிரச்சாரம் செய்தவர்கள் மீது போலீசார் மூலமாக தடையின்றி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெளிவுபடுத்தினார். இலங்கை அரசமைப்பின் 22வது திருத்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற சர்வஜன வாக்கெடுப்பு தேவையா என்பதை அரசியல்வாதிகள் தீர்மானிக்க முடியாது என்றும், அதுகுறித்து உயர்நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், உயர்நீதிமன்றம் சர்வஜன வாக்கெடுப்புக்கு உத்தரவிட்டால் அதை எதிர்கொள்ள அரசாங்கம் முழுமையாக தயாராக இருப்பதாக உறுதிபட கூறினார். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளித்த நீதியமைச்சர், அரசாங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் எதிர்க்கட்சியினர் எதிர்த்து வருவதாகவும், 22வது திருத்தமானது மக்களின் நலனுக்காக நீதிமன்ற கட்டமைப்பை மறுசீரமைப்பதற்காகவுமே கொண்டுவரப்பட்டது என்றும், இதனால் நீதிமன்றத்தின் சுயாதீனத்திற்கோ அல்லது பாதுகாப்பிற்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவித்தால் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே 22வது திருத்த சட்ட மூலத்திற்கு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று சட்டமாதிபர் திணைக்களம் அரசுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் சட்டத்திறனியுமான சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். சட்டமா அதிபரின் இந்த சட்ட விளக்கத்தை அரசு ஏற்றுக்கொண்ட போதிலும் உயர்நீதிமன்றம் என்ன வழிகாட்டல் வழங்குகின்றதோ அதன்படியே அரசின் இறுதி முடிவுகள் அமையும் என்றும் பிரதியமைச்சர் சுனில் வெட்டகல மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார். வவுனியா புகையிரத நிலைய வீதியில் தற்போது இயங்கி வருகின்ற மதுபான விற்பனை நிலையத்தை அதே வீதியிலுள்ள குட்ஷெட் வீதி சந்தை பகுதிக்கு இடமாற்றம் செய்யும் முயற்சிகளுக்கு அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன. மக்கள் நடமாட்டமும் போக்குவரத்து நெருக்கடியும் நிறைந்த முக்கிய சந்திப்பில் மதுபான கடை அமைப்பது பொதுமக்களுக்கு பெருமளவில் இடையூறை ஏற்படுத்தும் என்று இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் தங்களின் ஆழ்ந்த கவலைகளையும் எதிர்ப்பையும் வெளியிட்டுள்ளனர். குட்ஸட் வீதி சந்தை பகுதியானது நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் வாகனங்களும் பயன்படுத்தும் முக்கிய பகுதியாகும். இத்தகைய குடியிருப்பு மற்றும் போக்குவரத்து செறிந்த பகுதியில் மதுபான கடையை இடம் மாற்றினால் அந்த பகுதியில் அமைதி சீர்குலைவதோடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி பல்வேறு சமூக பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த இடமாற்ற முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என்று பகுதியினரும் சமூக ஆர்வலர்களும் அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து நடைபெற்று வரும் தொழிலாளர்கள் போராட்டங்கள் மற்றும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக உற்பத்தியில் பெரும் இடையூறு ஏற்பட்டுள்ளதால் சிவனகல சர்க்கரை ஆலை மறு அறிவிப்பு வரும் வரையில் தற்காலிகமாக மூடப்படுவதாக ஆலை நிர்வாகம் அதிரடியாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சிவனகல சர்க்கரை நிறுவனத்தின் தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அண்மைய வாரங்களாக ஊழியர்களின் போராட்டங்களால் உற்பத்தி பலமுறை முடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நிர்வாகம் சுட்டிக்காட்டியுள்ள முக்கியமான புள்ளி விவரங்களில், ஆகஸ்ட் 25 ஊழியர்கள் பணிக்கு வந்த போதிலும் உற்பத்தி சீராக நடைபெறவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 26 மற்றும் 27 தேதிகளில் உற்பத்தியை மீண்டும் தொடங்க மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகஸ்ட் 28 காலை 10 மணி வரையில் உற்பத்தி முற்றிலும் முடங்கியதாகவும் கூறப்படுகின்றது. உற்பத்தி எதுவும் இடம்பெறாத சூழலில் சம்பளம் மற்றும் கூடுதல் நேரடி படிகளை வழங்குவது நிறுவனத்தின் மேலும் நிதியிழப்பை ஏற்படுத்தும் என்பதால் ஆலையை மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் விற்பனைக்காக சர்க்கரை கொண்டு செல்ல வந்த லொரிகளுக்கு இடையூறு ஏற்பட்டதால் நிறுவனத்தின் வருவாயும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே நிர்வாகம் குற்றம் சாட்டியுள்ளது. முன்னாகலை மாவட்டத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்துடனும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் வேலைவாய்ப்புடனும் இந்த ஆலை நேரடியாக தொடர்புடையது என்பதால் இந்த மூடல் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. திருகோணமலை கண்டி பிரதான வீதியில் தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜேபுர பகுதியில் நேற்று மாலை 7:30 மணியளவில் இடம்பெற்ற கோர வீதி விபத்தில் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். தம்பலகாமம் பட்டிமேடு பகுதியைச் சேர்ந்த பிரணவன் என்ற திருமணமாகாத இளைஞரே இந்த விபத்தில் உயிரிழந்தவராவார். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார். தம்பலகாமம் பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் திருகோணமலை நோக்கி பயணித்த குறித்த இளைஞரின் மோட்டார் சைக்கிளும் திருகோணமலையிலிருந்து சீமந்து ஏற்றிக்கொண்டு கொழும்பு நோக்கி சென்ற கனரக லாரியும் ஜேபுர பகுதியில் வளைவொன்றில் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. மோதிய வேகத்தில் பலத்த காயமடைந்த இளைஞன் சம்பவ இடத்தில் பலியாகியுள்ளார். பிளியந்தலை கொட்டாவ வீதியில் நேற்றிரவு கட்டுப்பாட்டை இழந்த வேனொன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த உயர் அழுத்த மின்கம்பத்தில் மோதி கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் வேனில் பயணித்த 7 பேர் பலத்த காயமடைந்துள்ள நிலையில் காயமடைந்த அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கழுவோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சாரதியின் தூக்க கலக்கமே இந்த விபத்திற்கு காரணம் என்று போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கனரக வேன் அதிவேகத்தில் உயர் அழுத்த மின்கம்பத்தில் மோதியதன் காரணமாகவே அந்த பகுதி முழுவதும் உடனடியாக மின்தடை ஏற்பட்டது. விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு பெல்லன்பில வாவியை அண்டிய கிளை கால்வாய் பகுதியில் தாமரை மலர் பறிக்கச் சென்ற 44 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவர் முதலை தாக்கி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். ஹொரன ஹனன்வில பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 44 வயதுடைய நபரை இவ்வாறு பலியாகியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை தாமரை மலர் பறிப்பதற்காக பெல்லன்விளவாவியை அண்டிய கிளை கால்வாயில் இறங்கிய போது இவர் முதலையின் தாக்குதலுக்கு இலக்காகி கால்வாய்க்குள் இழுத்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். அன்று பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் தேடுதல் நடத்தப்பட்ட போதிலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் நேற்று பிற்பகல் அவர் காணாமல் போன இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் சடலம் மிதப்பதாக புரளஸ்கம்மு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றினர். மீட்கப்பட்ட சடலத்தின் தலை மற்றும் நெஞ்சு பகுதிகளில் முதலை கொடூரமாக தாக்கியதற்கான காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்தை அண்மித்த சர்வதேச கடற்பரப்பில் சுமார் 20 ஈரானிய எண்ணெய் தாங்கி கப்பல்கள் நங்கூரமிட்டுள்ள சம்பவம் குறித்து இலங்கை அரசாங்கம் தீவிரமாக அவதானித்து வருவதாக வெளிவிவகார அமைச்சின் ஊடகப் பணிப்பாளர் நாயகம் துஷார ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த கப்பல்கள் இலங்கையின் எல்லைக்குட்பட்ட கடற்பரப்புக்கு வெளியே நிறுத்தப்பட்டுள்ளதால் அவை தொடர்பில் இலங்கைக்கு எந்தவிதமான பொறுப்பும் இல்லை என்றும் அந்த கப்பல்களுக்கு எந்தவிதமான உதவிகளோ வசதிகளோ செய்து கொடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். முன்னதாக அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை காரணமாக தங்களின் சொந்த நாட்டு துறைமுகங்களுக்கு திரும்ப முடியாமல் சுமார் 20 ஈரானிய எண்ணெய் தாங்கி கப்பல்கள் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்கு அப்பால் சுமார் 14 கடல் மைல் தொலைவில் பாதுகாப்பு தேடி நங்கூரமிட்டுள்ளதாக டேங்கர் ட்ரேக்கர்ஸ் இணையதளம் செய்தி வெளியிட்டிருந்தது. இவற்றில் ஈரானிய கொடியுடன் கூடிய 13 எண்ணெய் தாங்கிகளும் சர்வதேச தடையிலும் தப்பிச் செயல்படுகின்ற நிழல் கடற்படை கப்பல்கள் என்று அழைக்கப்படுகின்ற பல கப்பல்களும் உள்ளடங்குகின்றன. இருப்பினும் தற்போது இந்த கப்பல்களின் எரிபொருட்கள் எதுவும் ஏற்றப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் இலங்கை கடலோர பகுதியில் இருந்து 19 கடல் மைல் தொலைவில் ஈரான் கடற்படைக்கு சொந்தமான IRIS டெனாக் என்ற போர்க்கப்பலானது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் 80க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் ஈரானிய கப்பல்கள் இலங்கைக்கு அருகே திரண்டுள்ளது சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது.
6: வானிலையில் இடம்பெற்றுச் சென்றது இலங்கை மற்றும் வெளிநாட்டு செய்திகளின் தொகுப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி பிளெண்டிவெளி எஃப்எம் 88.6 அலைவரிசை ஊடாகவும் உலகத் தமிழர்களின் உரிமைத்தோழன் 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலி ஊடாகவும் ஒலிபரப்பாகும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. நாம் வாழும் ஆஸ்திரேலிய நாட்டில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 6/9/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று தந்தையர் தினம் கொண்டாடப்பட இருக்கின்றது. தந்தையர் தினத்தை கொண்டாட இருக்கின்ற அனைத்து தந்தையர்களுக்கும் வானமுதம் குடும்பமும் வீட்டில் சி தமிழ்ச்சங்கமும் தந்தையர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தந்தையர் தினத்தையொட்டி எமது வானமுதம் குடும்பத்தின் ஒலிபரப்பாளர் எட்வர்ட் அருள் நேசதாசன் அவர்கள் தயாரித்து வழங்கிய தந்தையர் தின சிறப்பு நிகழ்ச்சியை இப்பொழுது வானிலைக்கு எடுத்து வருகின்றோம்.
7: பிள்ளைங்க பெற்றவங்களை மறந்துடல, ஆனா பெற்றவங்க என்னைக்குமே பிள்ளைங்களை மறக்க மாட்டாங்க. வண்டிய
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உள்ளூர் வானொலி 88.6 பிளெண்டிவெளி எஃப்எம் அலைவரிசையூடாக வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு. இந்த ஒலிபரப்பு 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை நேயர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றோம்.

நேர்களே, தந்தையர் தினத்தையொட்டி ஒரு கவிதை. இந்த கவிதையை எழுதியவர் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா அவர்கள். அப்பாக்கள் வாழ்வினிலே ஆண்டவனே ஆவார் என்ற தலைப்பிலே இந்த கவிதை இடம்பெறுகிறது. கேட்போம். பெற்றிடுவாள் அன்னை பெருத்துவப்பார் அப்பா, உற்ற துணையாகி உழைத்திடுவார் அப்பா, கற்பனைகள் நிறைத்து கனவு காண்பார் அப்பா, காலமெல்லாம் எம்மை சுமந்திடுவார் அப்பா, கைப்பிடித்து எம்மை குரு சேர்ப்பார் அப்பா, கற்பவற்றை கற்க கையணைப்பார் அப்பா, கல்வி என்னும் பயிரில் களையெடுப்பார் அப்பா, கற்றவரின் அவையில் அமருவென்பார் அப்பா, வளர்ச்சியினை கண்டு மனமகிழ்வார் அப்பா, தளர்ச்சியினை கண்டால் தாங்கிடுவார் அப்பா, விளைச்சலினை நோக்கி அழைத்திடுவார் அப்பா, விகற்ப நிலை வந்தால் விலகிடுவார் அப்பா, பொய் என்னும் கருவை பொசிக்கிடுவார் அப்பா, பொறாமை என்னும் நினைப்பை போக்கிடுவார் அப்பா, மெய்யென்னும் கருவை விதைத்திடுவார் அப்பா, மேதினியில் வாழ்வின் விளக்காவார் அப்பா, நல்ல நட்பை நாளும் நாடச் செய்வார் அப்பா, நல்லறிஞர் பெருமை நயன்துரைப்பார் அப்பா, எல்லையில்லா அன்பை ஈந்து நிற்பார் அப்பா, இனிமையில்லா நட்பை எடுத்தறிவார் அப்பா, வறிய நிலை கண்டால் வதங்கிடுவார் அப்பா, நெறி பிளந்த வாழ்க்கை நினைவிருத்தார் அப்பா, அறமுறைக்கும் வள்ளுவம் அகநிறைப்பார் அப்பா, அரை கணமும் வரம்பை கடந்து விடாரப்பா, இலக்கியத்தை இங்கிதத்தை என குறைப்பாரப்பா, இலக்கு விட்டு போகாது காத்திடுவாரப்பா, சமயநெறி தத்துவங்கள் போதிப்பாரப்பா, சன்மார்க்க வழியினிலே கூட்டிச் செல்வாரப்பா. தொடர்ந்து அவர் எழுதிய கவிதையை வானலைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக ஒரு பாடலில் இருந்து சில வரிகளை ஒலிபரப்பி மீண்டும் அவருடைய கவிதையை நான் தொடர இருக்கின்றேன்.

நான் விரும்பும் அத்தனையும் செய்திடுவாரப்பா, தான் விரும்பும் நல்லவற்றை எனக் கழிப்பாரப்பா, வானிறங்கும் மலை போல வழங்கிடுவாரப்பா, வாழ்நாளில் தெய்வமாய் விளங்குகிறார் அப்பா. நோய் நொடிகள் அணுகாமல் வைத்தியராயிருப்பார், நோய் வந்தால் அதை தீர்க்கும் மருந்தாயும் இருப்பார், உண்ணுகின்ற அத்தனையும் ஒழுங்காக்கி நிற்பார், உடல் உளத்தை மனமிருத்தி ஒழுங்கமைப்பார் அப்பா, உடல் உளத்தை மனமிருத்தி ஒழுங்கமைப்பார் அப்பா. வரமாக வாய்த்திட்ட மகவென்று சொல்வார், வாழ்வினிலே பெற்றுவிட்ட செல்வம் என புகழ்வார், நிலமீது மலர்ந்திட்ட பெருவாழ்வே என்பார், நெஞ்சினிலே என இருத்தி கொஞ்சிடுவார் அப்பா. பட்டம் நான் பெற்றேன், பல பதவி வகித்தேன், பல பேரும் மதித்திடவே பாங்குடனே வாழ்கிறேன், பக்குவமாய் என்னை பாதுகாத்தார் அப்பா, பக்கத்தில் இல்லாமல் படமிருந்தே பார்க்கின்றார். அப்பாக்கள் அனைவருக்கும் அருமருந்து ஆவார், அவர் இளமை

0: அத்தனையும் அர்ப்பணித்தார் எமக்கு அப்பாக்கள் வாழ்வினிலே. ஆண்டவனே ஆவார், அவர் அன்பை அவர் பணியை அகமிருத்தி வாழ்வோம். அம்னேயர்களே, அப்பாக்கள் வாழ்வினிலே ஆண்டவனே ஆவார் என்ற தலைப்பிலே இந்த அருமையான கவிதையை தந்தவர் மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா. நன்றி ஐயா உங்களுக்கு.
1: வழக்கமா ஆம்பளை பசங்களுக்கு அம்மாவை தானே பிடிக்கும், நீங்க என்ன அப்பாவை சொல்றீங்க?
2: கரெக்ட் தான், ஆரம்பத்துல எல்லா பிள்ளைங்களும் அம்மாவை தான் பிடிக்கும், போக போக அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அம்மா இடத்த நிரப்புறதுக்கு பொண்டாட்டி வந்துருவா, அப்பா இடத்த நிரப்புறதுக்கு அந்த ஆண்டவன் தாங்க வரணும். எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா சாமி மாதிரி.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர இருப்பது அப்பா வாழ்நாள் உறவு என்ற தலைப்பிலே ஒரு ஆக்கம் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்பா, அப்பா அதிகம் விரும்பும் பெண்களும் அதில் அடங்கியுள்ள இரகசியங்களும் கட்டாயம் ஆண் பெண் இருபாலாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். உலகத்தில் எந்த மொழியில் அல்லது எந்த இனத்தில் இருந்தாலும் அப்பாக்களுக்கு எப்போதுமே தங்கள் மகள்தான் தங்கமே. வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தனது மனைவி மீதான அன்பை விட பல மடங்கு தனது மகள் மீது கொண்டிருப்பார்கள் அப்பாக்கள். உலகில் ஆண்களுக்கு மட்டுமே கிடைத்த ஓர் வரம். ஆண்மகனாகிய ஒருவன் தனது வாழ்வில் மூன்று தாய்களை சந்திக்கின்றான். முதலில் பெற்றெடுத்த தாய், இரண்டாவதாக தாய் பெற்றெடுத்து பரிசளித்த சகோதரி உருவிலான தாய், மூன்றாவதாக தனது மனைவி பரிசளித்த மகள் உருவிலான தாய். இதில் நேரடியாக தனது இரத்தத்தின் மூலமாக கிடைத்த முத்தான மகள்தான் அவனது இறப்பு வரை உடன் இருக்கின்றாள். பெரும்பாலும் ஒரு ஆண்மகன் தனது மகளை விரும்ப இவ்வளவு காரணங்கள் இருக்க, மகள்கள் தங்களது அப்பாவை அம்மாவை விட அதிகம் விரும்ப என்ன காரணம் இருக்கிறது என்பதைத்தான் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அப்பா ஒரு நேர்மையான நண்பன். தங்களது வாழ்நாளில் நீண்ட நாட்களாக கண்ட நேர்மையான தோழன் தங்களது தந்தைதான் என பெண்கள் எண்ணுகின்றார்கள். பெண்கள் தங்களது வாழ்நாளில் அதிக நேரம் செலவழிப்பதும் அவர்களது தந்தையுடன் தான். தங்களது எந்த நிலையிலும் பாதுகாக்கும் ஒரே நபர் தந்தைதான் என எண்ணுகின்றார்கள் பெண்கள். உலகை அறிமுகம் செய்தவரும் எங்கள் அப்பாதான். பிறந்த முதல் நாளிலிருந்து வளரும் ஒவ்வொரு நாளும் உலகை கற்றுத்தரும் ஆசான் தந்தைதான். இது மகன்களுக்கும் கிடைக்கும் வாய்ப்புத்தான். ஆனால் பெண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் பரிசு இது. கோபத்தை காட்டியது இல்லை, மகன்களிடம் காண்பிக்கும் அதே கோபத்தை அப்பாக்கள் தங்களது மகள்களிடம் காண்பிப்பது இல்லை. வீட்டில் சகோதரன் வாங்கிய அடியை எந்த மகளும் எப்போதும் வாங்கியது இல்லை. முடியாது என்ற வார்த்தையே இல்லை. மகள்கள் கேட்கும் எந்த விஷயத்திற்கும் அப்பாக்கள் முடியாது என்ற வார்த்தைகளை பிரயோகம் செய்வதில்லை. தன்னால் முடிந்தவரை மகள்களை மகிழ்ச்சியுடன் வளர்ப்பவர்கள்தான் அப்பாக்கள். அப்பாக்கள் எங்களுக்கு காவலனாக இருக்கின்றார்கள். வெளியிடங்களுக்கு சென்று தாமதமானால் எந்த நேரமாக இருந்தாலும் கால் கடுக்க காத்திருந்து அழைத்து வரும் காவலன்தான் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா நண்பனாக இருக்கின்றார். காதலை புரிய வைத்தவர். காதல் என்றால் என்ன, பருவத்தில் வரும் ஆசைகளும் மோகமும் என்ன, மெய்த்தனை எப்படி உணர்வது என மகள்களுக்கு காதலை புரிய வைப்பவர் அப்பாதான். ஒவ்வொரு மகள்களின் முதல் காதலன் அப்பாதான். சூப்பர் ஹீரோ. தங்களுக்கு என்ன மோசமான சூழ்நிலை வந்தாலும் ஏற்பட்டாலும் அதிலிருந்து மீட்டு வரும் சூப்பர் ஹீரோ அப்பாதான். தைரியமூட்டும் அம்மா. என்னதான் பால் ஊட்டினாலும் பெண்களுக்கு தைரியத்தை ஊட்டுவது அப்பாக்கள் தான். எப்பொழுதும் மாறாதவர்கள், மாற்றமில்லாதவர். ஒரு பெண்ணின் உறவில் அனைவரும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது மாறி மாறி தோன்றுவர். அவர்களில் நிறையா மாற்றங்களை காண முடியும். ஆனால் அம்மா அப்பா மட்டும்தான் கடைசி வரை எந்த மாற்றமும் இல்லாமல் மகளை ஏமாற்றமடைய வைக்காமல் இருக்கும் உறவுகள். ஏன், உன்னதமான உறவுகள் என்று கூட சொல்லலாம். பெண்களின் கண்ணீருக்குரியவர், கடைசி வரை தன்னுடன் இருக்க ஒவ்வொரு மகளும் விரும்பும் உறவு அப்பாதான். அப்பாவின் மறைவு பெண்களின் கண்ணீர் ஊற்றுக்கு காரணமாகிறது. ஒரு மகளின் வாழ்க்கையில் அப்பா என்பவர் ஒரு உறவு அல்ல, தோழன், காதலன், ஹீரோ, காவலன் என எண்ணற்ற பாத்திரங்களை தாங்கிக் கொண்டிருப்பவர்தான் அப்பா. ஆதலால்தான் பெண்கள் தங்களது தந்தையை அதிகமாக நேசிக்கிறார்கள்.

தந்தையர்கள் எல்லோருக்கும் இந்த வேளையிலே வானமுதம் குடும்பம் எங்களுடைய தந்தையர் தின வாழ்த்தை தெரிவித்து நிற்கின்றோம். அவர்களுக்காக ஒரு கவிதை ஒன்றை இப்பொழுது வானிலையில் எடுத்து வர இருக்கின்றேன். மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா அவர்கள் மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலிருந்து எங்களுக்கு இந்த கவிதையை தந்திருக்கின்றார். இந்த கவிதையை தந்தையர்கள் நினைவாக நான் வானிலைக்கு எடுத்து வருகிறேன். அவர் அடியை தினம் பரவி ஆசி பெற்று வாழ்ந்திடுவோம் என்ற தலைப்பிலே இந்த கவிதை இடம்பெறுகிறது. சரி, கேட்போம். பெற்றெடுப்பாள் அம்மா, பேணிடுவார் அப்பா, உற்ற துணை அப்பா, உழைப்புமே அப்பா, நற்றவற்றால் நமக்கு வாய்த்தவரே அப்பா, நானிலத்தில் என்றும் நமக்கு தெய்வம் அவரே. பக்குவமாய் இருக்க பாடம் அவராவார், தக்க ஒரு குருவாய் தானவரும் இருப்பார், எக்கணமும் எம்மை நினைப்பில் அவர் வைப்பார், இப்புவியில் எமக்கு தக்க துணை அவரே. தோளேற்றி எம்மை தூக்கிச் செல்வாரப்பா, சுமை தாங்கியாக வாழ்ந்திடுவாரப்பா, ஆழமுடைய அன்பை அகை நிறைப்பாரப்பா, அகலமதில் வணங்கும் அன்பு தெய்வம் அவரே. கற்றவர்கள் முன்னே நிற்க வைக்க நினைப்பார், கற்பவற்றை முறையாய் கற்க வழி சமைப்பார், மற்றவர்கள் மதிக்க வாழவென உரைப்பார், மாநிலத்தில் நாளும் வணங்கும் தெய்வம் அவரே. நீதி நெறி வளவா வாழ்கவென மொழிவார், நேர்மையினை நெஞ்சில் நிறைக்கவென உரைப்பார், பாதையிலே நிமிர்ந்து நடக்கவென புகழ்வார், பகலவனாய் என்றும் ஒளிர்ந்திடுவார் அப்பா. வீண்வாதம் வில்லங்கம் வெண்கோபம் விரும்பார், வெண்தணலாய் வார்த்தைகளை வீசுவதை வெறுப்பார், மான் பகலாய் வழியினையே வரமெனவே நினைப்பார், மாநிலத்தில் விடிவிளக்காய் வாழ்பவரே அப்பா. பஞ்சமா பாதகங்கள் பக்கம் அவர் பார்க்கார், பகுத்துண்டு ஓம்புவதை மனமிருத்த நினைப்பார், கஞ்சநிலை நஞ்சனவே கனன்றெழுந்து உரைப்பார், கண்காணும் தெய்வமாய் காணுகிறார் அப்பா. மருத்துவராய் வந்தாலும் வழக்குரைஞரானாலும் கணக்காளரானாலும் கலை நிபுணரானாலும் நினைத்தவுடன் செயலாற்றும் நீண்ட செல்வரானாலும் தலைக்கனத்தை வாழ்வினிலே தகர்த்தெறிதல் பண்பென்பார். ஆன்மீகம் அவர் உரைப்பார், அறிவியலும் அவர் உரைப்பார், அருந்துணையாய் அவர் இருப்பார், அரவணைப்பில் நாம் இருப்போம். ஆண்டவனின் உருவாக ஆனவரே அப்பாதான், ஆண்டவனின் உருவாக ஆனவரே அப்பாதான், அவர் அடியை தினம் பரவி ஆசி பெற்று வாழ்ந்திடுவோம். அம்னியர்களே, தந்தையர் தின வாழ்த்துக்காக இந்த கவிதையை எமக்கு தந்தவர் மெல்பனிலிருந்து மகாதேவ ஐயர் ஜெயராம சர்மா அவர்கள். அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றி கூறி, தந்தையர்களே, உங்களுக்காக ஒரு பாடலையும் வானொலிக்கு எடுத்து வருகிறேன்.